வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம் ஹம் சப்கா யே தேஷ் கீத் ஹை ஆவோ கர் லே ஆச் மன் வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம் வந்தே

வந்தே மாத்திரம், வந்தே மாத்திரம், வந்தே மாத்திரம், வந்தே மாத்திரம், வந்தே மாத்திரம், வந்தே மாத்திரம், வந்தே மாத்திரம். தேச